சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:06 காலதாமதத்திற்கு மன்னிக்கவும் நேயர் சொந்தங்களே. சபரி வானொலி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இன்றைய இதயராகம் நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்பியவர் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. சபரி வானொலி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சி இன்று நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்களின் விருப்பத்தில் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. நேயர் சொந்தங்கள் பாடல்களை கேட்டு தங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள். நேயர் சொந்தங்களே பதிவிட்டு உற்சாகப்படுத்துங்கள் அன்பு சொந்தங்களே என்பதை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதயராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் இதயம் இதயராகம் நிகழ்ச்சிக்கு இதயம் என்ற பதத்தில் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. முதல் பாடலாக இதயம் ஒரு கோயில். இதோ

இதயம் ஒரு கோயில் என்று அழகான ஒரு பாடல் ஒலிக்கின்றது. நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் இதயம் என்ற பதத்தில் பாடல்கள் வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக அந்த அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர் சொந்தங்களே. குழுவில் பதிவிட்டு பாராட்டிய சொந்தங்கள் சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள், தென்காசி மாவட்டம் வேற கேரளம் மாவட்டம் சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் நிகழ்ச்சி சிறக்க. சென்னை பாரதி தனப்பால் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து சிறப்பு என்று பாராட்டினார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் இதயம் என்னும் தலைப்பில் பாடல்கள் வளம் வர இருக்கின்றன. கேட்டு பதிவு செய்ய சபரிநேயர் சொந்தங்கள் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்மார்ட் கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்டுக்கொள்கிறார். பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. மற்றும் தேன்மொழி முருகன் அவர்களின் பதிவிற்கு, இதைத்தான் எதிர்பார்த்தேன், என்ன ஒரு புத்திசாலித்தனம் என்று பாராட்டினார். சென்னை பாரதி தனபால் அவர்கள், இன்று இதய ராக நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்பிய மகேஷ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பதக்கங்கள் பரிசுகள் வழங்குகிறார்கள். அழகான பாடல்கள் என்று அவர் தேர்வு செய்தவைக்கு தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். வணக்கம் வாருங்கள். சோலைச்சேரி விஜயாஸ்குமார் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், இதய ராகம் நிகழ்ச்சி வழங்கும் கீதம் நேசிக்கும் கீதநேசன ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் என்று வரவேற்பு கொடுத்துள்ளார். வணக்கம் ஐயா, வாருங்கள். விஜயாஸ்குமார் அவர்கள் ஒலித்த பாடலுக்கு அடடா ஆஹா அருமை என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், அடடா இதைத்தான் நினைத்தேன், அருமையான பாடல் என்று சரியாக கணித்துள்ளார்கள், அவர்களுக்கு பாராட்டுகள். தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், இளையராஜா அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், பாடல் மிகவும் அருமை, கோல்டு கேர்ள் என்று மகிழ்ச்சி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், எனக்கு மிகவும் பிடித்த பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இதயத்து தொட்ட பாடல் என்றும் பாராட்டினார்கள், நன்றி. நேற்று பெயர் சொல்ல விரும்பாத கவிஞர் இணைந்துள்ளார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து, வணக்கம் ஐயா வாருங்கள். திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள், அவர்களுக்கும் நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கநல்லி கோயில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து, நெஞ்சார்ந்த நன்றிகள். ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோயில பழனிசாமி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து, நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு பதிவிட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் இணைந்துள்ளார்கள், வணக்கம் வாருங்கள், அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கவிஞர் தன் கவிதையை ஆரம்பித்து விட்டார். வாருங்கள் நேயர் சொந்தங்களே. என் இதய கோயிலுக்குள் உன்னை சிலையாக வைத்தேன், என் இதய கோயிலுக்குள் உன்னை சிலையாக வைத்தேன், என் இதய சிறைக்குள் இருக்கும் நீ என் காதலை எப்போது தருவாய் பெண்ணே, என் இதய சிறைக்குள் இருக்கும் நீ என் காதலை எப்போது தருவாய் பெண்ணே. வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு ஒரு இதயம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன், எனக்கு ஒரு இதயம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். அவளின் அன்பை ரசிக்க ஆரம்பித்த பொழுதுதான் என்னருகே நீ இருந்தும் சொல்லாத காதலில் நான் தவிக்கிறேன், என்னருகே நீ இருந்தும் சொல்லாத காதலில் நான் தவிக்கிறேன். இதயம் ஒரு கோவில், அது உதயமாகும் என்றென்றும் என்னுள், இதயம் ஒரு கோவில், அது உதயமாகும் என்றென்றும் என்னுள். எனக்கும் மிகவும் பிடித்த பாடல், ஒலித்த பாடல் என்று கவிதை ரசனையுடன் சாறு பிழித்தெடுத்துள்ளார் நம் கவிஞர். பெயர் சொல்ல விரும்பாதவர் பெயர் வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு தூத்துக்குடி செல்வி அவர்கள் வந்தோம் வந்தோம் வந்தோம் ஐயா என்று வந்துள்ளார்கள், வணக்கம் வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் இதயம், இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து இதயமே இதயமே என்று அழைக்கிறார். இதோ கேட்டு மகிழ்வோம்.

சிறப்பான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே என்று ஒலிச்சு சென்றது. என் இதயமும் சீராக துடிக்க இறைவனை வேண்டுகிறேன். என் இதயமும் சீராக துடிக்க, துடிக்கிறது, என் இதயமும் துடித்து கொண்டு தான் இருக்கிறது. சீராக துடிக்க இறைவனை வேண்டுகிறேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே. என் இதயம் இப்பொழுது மிகவும் வேகமாக துடித்து கொண்டு இருக்கிறது. அது சீராக துடிக்க நீங்கள் இறைவனை வந்துவிட்ட அன்பு சொந்தங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இதயத்தை தொட்ட பாடல் என்றும், தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து இணைந்துள்ளார்கள். வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். அவர் பாடிய பாடல் இது, பெயர் பெற்று தந்த பாடல் என்றும் சொல்லலாம். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் இதயத்தை தூவி கொண்டிருக்கிறார், அனைவருக்கும் தந்து கொண்டிருக்கிறார். ஒரு இதயம்தான் இருக்கிறது, ஆனால் அவர் அட்சய பாத்திரம் போல் அந்த இதயம் அள்ளி அள்ளி தூவிக்கொண்டே இருக்கிறார், வந்து கொண்டே இருக்கிறது. சிறப்பையா, அந்த பாத்திரத்தில் வேறு ஏதாவது போட்டு அனைவருக்கும் கொடுங்கள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல், மிகவும் மகிழ்வும் அன்பும் நன்றியும். கை கொடுங்க ஜி என்று கை கொடுத்து பாராட்டினார்கள், நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் அழகான பாடல், மிகவும் அழகான பாடல் என்று இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள், சிறப்பு. சோலைச்சேரி விஜயஹரிசுமார் அவர்கள் ஒழித்த பாடல் சூப்பர் என்றும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இதயமே இதயமே பாடல் மிகவும் அருமை, அழகான பாடல் என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபி கண்முன் கொண்டு வந்து இதயம் சீராக துடிக்கிறது சிறப்பாகவும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமை என்றும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், ஆஹா வந்துட்டா ஐயா வந்துட்டார், வராரு வராரு நாட்டாம வந்துட்டார். கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள் இதயத்தில் அம்பு பாய்ச்சியது, பீஷ்மருக்கு முள் படுக்கை போன்று இவருக்கு இதய படுக்கை, எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை, ஒரு அம்பு இதயத்தில் பாய்ச்சி அவரை சாய்த்து விட்டது. அவர் தர்மம்தான் அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு சென்னை பாரதி தனபால் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நிகழ்ச்சிக்கு நன்றி. ராமபுரம் அனுஷ்யா அவர்கள் இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொள்கிறதே, இது போன்ற நம் நிகழ்ச்சிகள் நேற்றிலிருந்து இணைந்துள்ள சகோதரர் பெயரை அறிவிக்காமலேயே அவருடைய கவிதைகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவருமாக எல்லோர் இதயத்திலும் குடிகொண்டு விட்டார். இரண்டு நாட்களில் உங்கள் பெயரை அறிவித்தால் என்ன நண்பரே, ஏன் இந்த புரியாத புதிர் என்று ராமபுரம் அனுஷ் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். விஜயஹரிசுமார் அவர்கள் பீஷ்மருக்கு முள்படுகை, அதுதான் சரியாக சொன்னேனா என்று தெரியவில்லையே. ஆமாம், பீஷ்மருக்கு முள்படுக்கை, ரகுபதி ஐயாவிற்கு இதயத்திலே படுக்கை. மீண்டும் கவிதையாக, இதயமே நீ சொல்லாத காதலை, நீ என்னை விட்டு தூரம் செல்லும் போது உன் நினைவில் தனியாக வாழ்கிறேன். இதயமே நீ சொல்லாத காதலை, நீ என்னை விட்டு தூரம் செல்லும் போது உன் நினைவில் தனியாக வாழ்கிறேன். இது ஒருதலை காதலின் அழகாக எழுதிய என் மௌனத்தினால் நான் எழுதிய கவிதை உனக்காக. இது ஒருதலை காதலின் அழகாக எழுதிய என் மௌனத்தினால் நான் எழுதிய கவிதை உனக்காக. உனக்கே தெரியாமல் உன்னை ரசித்த நாட்கள் என்றும் கண்ணீருடன் நான், உனக்கே தெரியாமல் உன்னை ரசித்த நாட்கள் என்றும் கண்ணீருடன் நான், உன் நெஞ்சை தொடர என் நினைவுகள் என்றென்றும் என்னுள் தொடரும், உன் நெஞ்சை தொடர என் நினைவுகள் என்றென்றும் என்னுள் தொடரும். அவள் நினைவில் வாழும் என் நினைவுகள் என் விழிகளில் நான் அவள் மேல் வைத்த காதலை ஆழமாய் பதிய வைக்கிறேன் என் இதய சிறைக்குள். அவள் நினைவில் வாழும் என் நினைவுகள் என் விழிகளில் நான் அவள் மேல் வைத்த காதலை ஆழமாய் பதிய வைக்கிறேன் என் இதய சிறைக்குள். காலத்தால் அழியாத காதல் பாடல் அருமை என்றும் அருமையான ஒரு கவிதையை அனுப்பியுள்ளார். அவருக்கு நன்றி தெரிவித்து கொண்டு கரூர் ரகுபதி ஐயாவர்கள் அப்படியா என்று விவேக் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். மகிழ்ச்சி ஐயா வாருங்கள், அப்படித்தான் ஐயா. பீஷ் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் ஐயா, உங்கள் அளவுக்கெல்லாம் என்னால் முடியாது, நீங்கள் வேறு லெவல் ஐயா, எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, புதிய வார்ப்புகள், புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்திலிருந்து இதயம்.
போகுதே, இதோ வருகிறதே.

புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான அருமையான ஒரு சுகமான சுகமான பாடல் இதயம் போகுதே போகுதே என்று பாடல் வந்தது. ரகுபதி ஐயா அவர்கள் இதயத்தை அழகாக வளமுறை செய்திருக்கிறார். சிறப்பாக அருமை ஐயா கைத்தட்டியும் பாராட்டியுள்ளார்கள். சிறப்பான பாடல் அருமை என்று இதயம் கனிந்த நன்றிகள் ஐயா. யார் ஐயா அது? அதன் பெயர் சொல்லுங்கள் ஐயா. எனக்கு தெரியவில்லை. நல்ல ஒரு பாடகி. ஆனால் இதை அதை இப்பொழுது நகைச்சுவைக்காக வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடல் மிக அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. சொலைச்சேரி விஜயஹாஸ்குமார் அவர்கள் இதயம் போகுதே பாடல் சிறப்பு மகேஷ் மனதை தொட்ட பாடல் ஜென்சி குரலில் நன்றி மகேஷ் அவர்களே என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் கவிதை மிகவும் அருமையாக உள்ளது. அந்த கவிஞர் பெயரை இன்றாவது சொல்லலாமே ஐயா. நிச்சயம் சொல்லலாம். வரும் வரும். கரு ரகுபதி ஐயா அவர்கள் இதயம் போகுதே இதயம் போகுதே என்று பாடல் கேட்டவுடன் அவர் கண்களில் நீர் ததும்புகிறது. அழாதீர்கள் ஐயா. எனக்கும் மிகவும் கஷ்டமாக உள்ளது நீங்கள் அழுவது. என்ன செய்ய, காலத்தின் கோலம். நிச்சயம் ஒரு நாள் இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் என்பதை தெரிவித்து கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் பாடல்களுக்கு அழகாக கவிதையாக வாசிக்கிறார்களே, அது யார் எழுதியது? அந்த கேள்வி அனைவருக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. கரு ரகுபதி ஐயார்கள் ஒரு புதிர் போட்டுள்ளார்கள். விட்டால் பட்டிமன்றமே நடத்துவார் என்று நினைக்கிறேன். கவிதை எழுதுவது பெண் கவிஞரா ஆண் கவிஞரா? குறுங்கள் நேர் சொந்தங்களே, கவிதை எழுதி அனுப்புவது பெண் கவிஞரா ஆண் கவிஞரா? பட்டிமன்றம் வர இருக்கிறது. செல்வி அவர்கள் ஆமாம், நானும் அதைத்தான் கேட்க. எவ்வளவு ஆர்வம் தெரியுமா இருக்கும். இவனை எப்படியாவது கோர்த்து விட்டு காலி செய்யலாம் என்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தில் தான் அது ஆணா பெண்ணா என்ற ஒரு துடிப்பு. என்ன செய்ய. தேன்மொழி முருகன் அவர்கள் இதயம் போகுதே பாடல் ஜென்சி குரலில் பாடல் இனிமை பாடல் தேர்வு அருமை வாழ்த்துக்கள் மகேஷ் என்று வாழ்த்தியுள்ளார்கள். சிறப்பான பாடல் சிறப்பு மகிழ்ச்சி என்றும் பாராட்டினார்கள். செல்வி அவர்கள் சூப்பர் என்று பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும். நாகர்கோவில் மகேஷ் ஐயர்கள் அதுதான் தெரியவில்லை, தெரிந்து கொள்வோம். தீபகுமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும். விஜயஹாஸ்குமார் அவர்கள் யார் யார் என்று நேற்றே கேட்டு மண்டையை உடைக்கின்றோம், அவங்களே சொல்வார்கள், யாரும் கேட்காதீர்கள். சரியான ஆணம் பதில் சொல்லிவிட்டார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரகுபதி. ஆமாம் ஐயா, சிவாங்கியா இது? நிச்சயமாக சூப்பர் அருமையான ஒரு பாடகி ஐயா, குழந்தை ஐயா அவங்கள் அவர்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள் அப்போது அந்த கள்ளன் இவர்தானோ? நான் குள்ளன்தான், கள்ளன் இல்லை, நீதான். ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஐயோ மன்னிக்கவும். மீண்டும் கவிஞர் இணைகிறார். இந்த உலகத்தில் ஆயிரம் இதயம் இருந்தாலும் இந்த உலகத்தில் ஆயிரம் இதயம் இருந்தாலும் இந்த உலகில் அவளை நேசிக்க ஒரே இதயம், அவள் மட்டுமே. இந்த உலகத்தில் ஆயிரம் இதயங்கள் இருந்தாலும் இந்த உலகில் அவளை நேசிக்க ஒரே இதயம், அவள் மட்டுமே. என் மனம் விரும்புவது என்னவோ அவளை மட்டும்தான். என் மனம் விரும்புவது என்னவோ அவளை மட்டும்தான். கடல் உப்பு நீர் கூட உன் பாதம் பட்டு பன்னீராகும் என் இதயமே. கடல் உப்பு நீர் கூட உன் பாதம் பட்டு பன்னீராகும் என் இதயமே. அடிவானம் வரை உன் பாதம் பயணிக்க அதில் நான் கவிதை பதிக்கிறேன். அடிவானம் வரை உன் பாதம் பயணிக்க அதில் நான் கவிதை பதிக்கிறேன். நீ கடந்து சென்ற பாதையில் ஒரு கணம் தவிக்கிறேன் உன்னிடத்தில் தொடர்ந்து என் இதயம். நீ கடந்து சென்ற பாதையில் ஒரு கணம் தவிக்கிறேன் உன்னில் தொடர்ந்த என் இதயம். விழி மூடினாலும் உன் முகம்தான் தெரிகிறது, விழி திறந்தால் உன் நினைவுகள்தான். விழி மூடினாலும் உன் முகம்தான் தெரிகிறது, விழி திறந்தால் உன் நினைவுகள்தான். நீ சிரிக்கும் சிரிப்பை ரசிக்க என் மனம் ஏங்குதடி. நீ சிரிக்கும் சிரிப்பை ரசிக்க என் மனம் ஏங்குதடி. நிழல் போல உன் அருகில் நான் இருக்க உன் நினைவுகள் என்னுள் வாழும். நிழல் போல உன் அருகில் நான் இருக்க உன் நினைவுகள் என்னுள் வாழும். மீண்டு வருமா, மீண்டும் வருமா அந்த இதயம்? முதலில் அறிமுகமான நான் மறக்க முடியுமா என் இதயமே? மீண்டும் வருமா அந்த இதயம்? முதலில் அறிமுகமான நாள் மறக்க முடியுமா என் இதயமே? அருமையான காதல் சோக பாடல் என்று அழகாக பதிவிட்டுள்ளார்.
பாடலை கேட்டு வாழ்த்திய அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. விஜயாசுமார் அவர்கள் சிரித்து வண்ணம் இருக்கிறார்கள், அப்படியே சிரித்து கொண்டே இருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது 4வது பாடல், உயிர் உள்ளவரை உஷா என்று நினைக்கிறேன், அதுதானே ஐயா? ஆம், உயிர் உள்ளவரை உஷா என்ற திரைப்படத்திலிருந்து இதயமதை கோயில் என்றேன் என்று வருகிறது.

உயிருள்ளவரை உஷா என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல், இதயமதை கோவில் என்றேன் என்று டிஎம்எஸ் அவர்களின் குரலில் கணீரென்று ஒலித்து சென்றது. பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், ரிட்டையர்பட்டி தீபக்குமார் அவர்கள், ஆஹா ஆஹா அருமை கவிதை முகம், அருமையான கவிதை, முகம் தெரியாத அந்த கவிஞருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஐயா என்றும், தூத்துக்குடி செல்வி அவர்கள் நாகர்கோல் மகேஷ் ஐயா அவர்களை பார்த்து அழாதீங்க அழாதீங்க, கவிதா மகட்ட சொல்லி கொடுத்துருவோம், சரியா எதுக்கு என்று தெரியவில்லை, இதயத்தை கொடுப்பதற்கா. ரகுபதி ஐயா அவர்கள் வாழ்க பல்லாண்டு என்று மலத்தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார், யாருக்கு தெரியவில்லை. சோலைச்சேரி விஜய் ஹர்ஷ்குமார் அவர்கள் உங்கள் அண்ணி சொல்லிட்டாங்க கேட்டுக்குங்க மகேஷ் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரகுபதி ஐயா அவர்கள் இதயத்திற்கு ஐயா அந்த தீபம் இருக்கும். சிவகாசி ரதியை கண்முன் கொண்டு வந்து இதயமதை கோவில் என்பேன் நீ தேவி என்பேன், ஆமாம் இவர்கள்தான் ரகுபதி ஐயா அவர்களின் தேவி, பார்த்து கொள்ளுங்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஐயா இவர்களுக்கும் அழ வந்து விட்டது, ஏனோ தெரியவில்லை, இது ஆனந்த கண்ணீரா சோக கண்ணீரா என்று தெரியவில்லையே, இதயமதை கோவில் என்றேன் என்று பாடல் ஒலித்தவுடன் சோகமாகிவிட்டார்கள். தூத்துக்குடி செல்வி அவர்கள் எத்தனை நாள் யோசிச்சிங்க, பாடல்கள் மிகவும் சூப்பர் என்றும் பதிவிட்டார்கள். இவர் வேண்டாம் விட்டுடுவோம். விஜயாசுமார் அவர்கள் வேறு லெவல் பாடல் என்று பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் இதயமூர் இதயமதை கோவில் என்றேன் என்ற பாடல் மிகவும் அருமை, பாடல்களை தேர்வு செய்த மகேஷ் அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் கிரேட் என்றும் பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், டிஆர் அவர்களை கண்முன் கொண்டு வந்து அழகாக ஒரு பதிவு. மீண்டும் கவிஞரின் கைவண்ணத்தில் இது ஒரு கவிதை. காதல் இதயம் என்பது ஒரு கோவில்தான், காதல் இதயம் என்பது ஒரு கோவில்தான், அந்த தேவியின் நினைவுகள் உயிர் உள்ளவரை வாழ்ந்தது என்னுள், அந்த தேவியின் நினைவுகள் உயிர் உள்ளவரை வாழ்ந்தது என்னுள், நீ தந்த வழியை மறைத்து வாழ தெரிந்த எனக்கு அந்த வழிகளை கொடுத்த உன்னை மறந்து வாழ எனக்கு தெரியலை, நீ தந்த வழியை மறைத்து வாழ தெரிந்த எனக்கு அந்த வழிகளை கொடுத்த உன்னை மறந்து வாழ எனக்கு தெரியலை, தேவதை நீ என நினைத்து இருட்டுக்குள்ளே தனித்து நிற்கிறேன் ஒரு மின்மினி பூச்சி போலே, தேவதை நீ என நினைத்து இருட்டுக்குள்ளே தனித்து நிற்கிறேன் ஒரு மின்மினி பூச்சி போல, நினைத்தபடி வாழலாம் என்றுதான் நான் உன்னை காதலித்தேன், நினைத்தபடி வாழலாம் என்றுதான் நான் உன்னை காதலித்தேன், ஆனால் உன் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் உன் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உனக்காக விட்ட ஒரு சொட்டு கண்ணீர் உனக்காகவே, உனக்காக விட்ட ஒரு சொட்டு கண்ணீர் உனக்காகவே, என் காதல் வாழ வேண்டும் என்று என் இதயத்தில் உறைந்து விட்டதடி, என் காதல் வாழ வேண்டும் என்று என் இதயத்தில் உறைந்து விட்டதடி, காலத்தால் அழியாத காவிய பாடல் இதயமதை கோவில் என்றேன் என்ற பாடலை அழகாக பதிவிட்டுள்ளார் கவிஞர் ஐயா அவர்கள். அவர்களுக்கு மேலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்பியவர் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் பாடல்கள் உலாவளம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தேர்வில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நான் அடிமை இல்லை என்ற திரைப்படத்திலிருந்து வா வா இதயமே இது வருகிறது. வரும் நேரம் பிற்பகல் 3:47 இந்த இதயம் உங்களுக்காக

இனிமையான இதமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பான ஒரு பாடல், வா வா இதயமே என்று மென்மையான ஒரு குரலில் பாடல் வலிச்சென்றது. பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், என் இதயம் விரும்பிய பாடல்கள் தருகின்ற கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், என் பாடல்கள் கேட்டு பதிவு செய்து கொண்டிருக்கின்ற சபரி நேயர்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள், நன்றிகள் பல பல என்று நன்றி தெரிவித்துள்ளார். சிறப்பையா உங்களுக்குத்தான் நன்றி. அருமையான ஒரு பாடல். சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே பாடலை ரசித்து

பாராட்டியுள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது, வருவதற்கு முன் கவிஞர் இணைந்துள்ளார். வா வா என் இதயமே. ஆம், வா வா என் இதயமே, உனக்காக நான் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் உன்னை பிரிந்த வழியும் உன்னை சேர துடிக்கிறதடி. வா வா என் இதயமே, உனக்காக நான் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் உன்னை பிரிந்த வழியும் உன்னை சேர துடிக்குதடி. மழைத்துளி மண்ணில் விழுந்தால் அது தண்ணீர், மழைத்துளி மண்ணில் விழுந்தால் அது தண்ணீர், ஆனால் உன் நினைவில் இருந்தால் அதுதான் உண்மையான காதல் கண்ணீர், ஆனால் உன் நினைவில் இருந்தால் அதுதான் உண்மையான காதல் கண்ணீர். நீ வரும் வரை அல்ல, நீ வரும் நாள் வரை உன் நினைவுகளோடு காத்திருக்கிறேன். வா வா என் இதயமே. நீ வரும் வரை உன் நினைவுகளோடு காத்திருக்கிறேன். வா வா என் இதயமே. சபரி வானொலியில் சிறப்புமிக்க பாடல் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறேன், அருமையிலும் அருமை என்று அருமையாக பாராட்டியுள்ளார் கவிஞர் அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்து கொண்டு சொலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் மலர்தூவி வாழ்த்தும் தெரிவித்துள்ளார்கள் கவிதைக்கு. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், கவிதை பாடும் நேயர் யாரோ அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போட்டு அவர்களின் பெயர் பிறக்கும் குழந்தைக்கு வைக்கலாம். அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போட்டு அவர்களின் பெயர் பிறக்கும் குழந்தைகளுக்கு வைக்கலாம். யார் குழந்தைக்கு என்று சொல்லிவிடுங்களே ஐயா, பிரச்சனை ஆகிவிடப் போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது. சபரி வானொலி வழங்கும் இதய ரகம் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று நாகர்கோவில் மகேஷ் ஐயாரின் விருப்பத்திற்காக நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலின் படமாக விடுகதை, விடுகதை என்ற திரைப்படத்திலிருந்து இதயம் இதயம் இணைகிறதே, யார் இதயம் யார் இதயம் இணைகிறது என்று தெரியாத எனக்கு, இதயம் இதயம் இணைகிறதே இதோ வருகிறதே

இதயம் இதயம் இணைகிறதே, இது ஒரு புது கவிதை விடுகதை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. பயிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். சொலச்சேரி விஜயஹர்ஷ்மர் அவர்கள் அழகான கவிதைகளுக்கு இந்த வாழ்த்து நம்மை யார் என்று கதிகலங்க வைத்து கொண்டிருக்கிறாரே அந்த கவிஞருக்கு ஒரு மலர்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். மகிழ்ச்சி, நன்றி. சொலச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும் தேங்க்யூ என்றும் பாராட்டினார்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடல் மிக அருமை என்றும் பாராட்டினார்கள். தென்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் அருமை என்றும், இதயத்தில் தலைவர் பாடல் ஒன்று இருக்கிறது மகேஷ் வருமா எனக்கு தெரியவில்லையே என்றும் பாராட்டினார்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஏனோ எட்டி எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வருகிறது வருகிறது வருகிறது. நாயர்கோயில் மகேஷ் ஐயவர்கள் கவிதை கவிஞர் என்று இருவருக்கும் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். கோயில்பட்டி செல்வி அவர்கள் பாடல்கள் சூப்பர், பாடல்களுக்கு கவிதை வரிகள் அட்டகாசம் அருமை என்றும் பாராட்டினார்கள். நாகர்கோயில் மகேஷ் ஐயாவர்கள் உங்கள் மகேஷ் என்று இதயத்தை பறக்க விட்டு கொண்டிருக்கிறார் சிறப்பாக. தூத்துக்குடி செல்வி அவர்கள் பாரதிதானோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு, முண்டாசு கவி பாரதிதானோ என்றா இல்லை இது வேறு யாரோ என்று நினைக்கிறேன். சுலச்சர் விஜயஹர்ஷ்குமார் அவர்கள் இதயம் இதயம் இணைகிறதே பாடல் அட்டகாசம் மகேஷ் என்று பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அற்புதம் சூப்பர் என்றும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தூத்துக்குடி செல்வி அவர்கள் இதயத்தில் தலைவர் பாடல் ஒன்று இருக்கிறதே மகேஷ் வருமா என்று கேட்டதற்கு வரும் ஆனால் வராது என்று கூறியிருக்கிறார்கள். வருதா இல்லை என்று பார்ப்போம். மீண்டும் கவிஞர் இணைந்துள்ளார். இதயம் இன்று சபரி வானொலியில் இரத்த பந்தங்கள் கூட இன்றுதான் ஒட்டிக்கொள்கிறது. இதயம் இன்று சபரி வானொலியில் இரத்த பந்தங்கள் கூட இன்றுதான் ஒட்டிக்கொள்கிறது. இதயம் இதயம் தொடர பார்க்காத கண்ணில் அவளை காட்டினாய். இதயம் இதயம் தொடர பார்க்காத கண்ணில் அவளை காட்டினாய். அறியாத மனதில் அவளை பதித்தாய். சேர முடியாது என தெரிந்தும் ஏன் என் உயிரில் எழுதினாய். அறியாத மனதில் அவளை பதித்தாய். சேர முடியாது என தெரிந்தும் ஏன் என் உயிரில் எழுதினாய். இதயம் இதயம் இணையாமல் புது கவிதையாக சபரி வானொலியில் நான் இங்கே தனிமையில் இருக்கிறேன். இதயம் இதயம் இணையாமல் புது கவிதையாக சபரி வானொலியில் நான் இங்கே தனிமையில் இருக்கிறேன். அவள் இதயம் சேராமல் உன் நினைவுகளுடன் தனிமையில் தானே கவிதை எழுதி கொண்டு வாழ்கிறேன். அவள் இதயம் சேராமல் உன் நினைவுகளுடன் தனிமையில்தானே கவிதை எழுதி கொண்டு வாழ்கிறேன். அருமையான மெலோடி பாடல் என்று பாராட்டினார் கவிஞர் அவர்கள். அவருக்கு மேலும் ஒரு நன்றிகள் பாராட்டுகள் தெரிவித்து கொண்டு சபரி வனொழிவனும் இதய ரகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நாகர்கோயில் மகேஷ் ஐயா அவரின் விருப்பத்திற்காக சிங்கம் களம் இறங்குகிறது. சிங்கம் களம் இறங்குகிறது, சிங்கத்திலிருந்து ஒரு பாடல். என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, ஐயோ இனிமேல் தான் துடிக்கப் போகிறது என்று நினைக்கிறேன். பார்ப்போம்.

பாடலை கேட்டு அனைவரின் இதயமும் அழகாக பறந்தது. அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. சிங்கம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சோலைச்சேரி விஜயஹர்ஸ்குமார் அவர்கள் சென்ற பாடலுக்கு கவிதை படித்தோம் அல்லவா, அதற்கு கைத்தட்டி பாராட்டியுள்ளார்கள். இது கவிதைக்கு இந்த பாராட்டு என்றும் ஒலித்த பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள் விஜயஹர்ஸ்குமார் அவர்கள், நன்றி. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து வேற லெவல் பாடல் என்றும் பாராட்டினார்கள். விஜயஹர்ஸ்குமார் அவர்கள் சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து அவர்களும் சூப்பர் சூப்பர் பாட்டு சூப்பர் என்றும் அழகாக பாராட்டி கொண்டு உற்சாகத்தில் இருக்கிறார்கள். தீபக்குமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், விஜயஹர்ஸ்குமார் அவர்கள் அடடா ஆஹா அருமை என்றும், சிங்கம் படப்பாடல் ஆஹா அருமை செமசாங் மகேஷ் என்று கைத்தட்டி பாராட்டினார்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் தேநீர் இடைவேளை, ஆமாம் இப்போதும் இதயத்திற்கு ஒரு இடைவேளை தருவோமா, நிச்சயம் தர வேண்டும் இந்த பாடலில். தேன்மொழி முருகன் அவர்கள் வாழ்க வளமுடன் என்று, ஏனோ தெரியவில்லை இது என்ன சோகமான ஒரு பதிவு என்று தெரியவில்லையே. தூத்துக்குடி செல்வி அவர்கள் சூப்பர் பாடல் சிங்கம் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். பாரதி எனக்கு கடுங்காப்பி தான் வேணும், ஐயோ வேண்டாம் வேண்டாம் அவ்வளோ கடுமையான காப்பியெல்லாம் குடிக்காதீர்கள், மென்மையான காப்பியாக பார்த்து குடியுங்கள். தேன்மணி முருகன் அவர்கள் இசை அருமை என்றும் பாராட்டினார்கள், நைஸ் என்றும். நாகர்கோயில் மகேஷ் ஐயாவர்கள் தன் வழக்கமான பாணியில், இதயம் ஒரு கோயில், இதயமே இதயமே, இதயம் போகுதே, இதயமதை கோயிலென்றேன், வா வா இதயமே, இதயம் இதயம் வினைகிறதே, என் இதயம் இதுவரை துடித்ததில்லை என்று ஒலித்த பாடல்களை எல்லாம் வரிசைப்படுத்தி, ஆம் நேற்று கேட்டோமே 1, 2, 3 என்று அதுபோல் அழகாக வரிசைப்படுத்தி தந்துள்ளார்கள். நாகர்கோயில் மகேஷ் ஐயாவர்கள் கடுங்காப்பி நான் தருகிறேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் வாங்கி கொண்டார்கள், மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள், சந்தோஷம். விஜயஹர்ஸ்குமார் அவர்கள் ஐயோ விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் என்பது இதுதானோ சிறப்பு, கடும் காப்பிக்கு ஓ இருக்கட்டும் பரவாயில்லை. மீண்டும் கவிஞர் இணைந்துள்ளார், அவருடன் ஒரு சிறு உரையாடல், இல்லை இல்லை அவர் எழுதிய கவிதையுடன் உரையாடல். உன்னை பார்த்த பிறகுதான் என் இதயம் துடிக்க தொடங்கியது, உன்னை பார்த்த பிறகுதான் என் இதயம் துடிக்க தொடங்கியது. காலம் முழுவதும் என் இதயம் துடிக்க உன் அன்பை கொடு, காலம் முழுவதும் என் இதயம் துடிக்க உன் அன்பை கொடு. காலம் முழுவதும் உன் காலடியில் நான் வாழ்வேன், காலம் முழுவதும் உன் காலடியில் நான் வாழ்வேன். காதலாய் என் நெஞ்சம் ஏக்கமாய் உன்மேல் காயமாய், காதலாய் என் நெஞ்சம் ஏக்கமாய் உன்மேல் காயமாய். நான் கொஞ்சம் சிரிக்கிறேன் நானே, நான் கொஞ்சம் சிரிக்கிறேன் நானே. இதயம் இதயம் மோதும் போது வானத்தில் இடி இடிப்பது மழையாக காதல் மழை நம்முள், இதயம் இதயம் மோதும் போது வானத்தில் இடி இடிப்பது மழையாக காதல் மழை நம்முள். என் இதயம் துடிப்பது உன் ஒருத்திக்காக, என் இதயம் துடிப்பது உன் ஒருத்திக்காக என்றும் அவர் பெயர் குறிப்பிடாமல் சிறப்புமிக்க பாடல் என்று சிறப்பாக தந்துள்ளார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு சென்னை பாரதி தனபால் அவர்கள் மிக்க நன்றி என்றும், கிரேட் என்று விஜயஹர்ஸ்குமார் அவர்களும் பாராட்டினார்கள். ஆம் தேநீர் இடைவேளை ஒன்று, இதயம் சற்று ஓய்வெடுக்கட்டும், அதற்குள் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோம். இன்று ஆறு எட்டு 2026 இந்நன்னாளில், ஆம் இன்றைய நன்னாளில் சென்னை பாரதி தனபால் அவர்களின் மகள் சிறப்பாக தம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இது ஒரு பாடலுடன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக

அருமையான ஒரு பிறந்தநாள் பாடல் ஒலிக்கின்றது. இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னை பாரதி தனபால் அவர்களின் மகள் காவியாவுக்கு அந்த பாடல் சமர்ப்பணம். அருமையான ஒரு பாடல், பிறந்தநாள் வாழ்த்து பாடலாக வலம் வந்தது. அவர்கள் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ் வாழ அனைவரும் வேண்டுவோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள்.

சென்னை பாரதி தனப்பால் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். மிக்க நன்றி என்று கடும் காப்பிக்கும் சொல்லச்சேரி விஜயாசுமார் அவர்கள் கிரேட் என்றும், பெயர் தெரியாத கவிஞருக்கு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன் என்றும் சென்னை பாரதி தனப்பால் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். பிறந்தநாள் பரிசு பாடலாக வழங்கியதற்கு தேன்மொழி முருகன் அவர்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மலர் சென்று கொடுத்துள்ளார்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், இனிப்பையும் அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லச்சேரி விஜயகுமார் அவர்கள் சூப்பர் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்றும், சொல்லச்சேரி விஜயகுமார் அவர்கள் நைஸ் சாங் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும் நைஸ் சாங் நைஸ் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் ஆகா அருமை இனிமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் அருமை என்றும், இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல் சிறப்பு மகிழ்ச்சி என்றும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் அருமை என்றும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று, இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் காவ்யா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்களும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். தீபாகுமார் அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் தெரிவித்துள்ளார்கள். தென்மொழி முருகன் அவர்கள் உள்ளம் கனிந்த நன்றி என்றும், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இனிப்புகள் வழங்கி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடலுக்கு நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் ஆகா அழகான ஒரு கேக்கை கொண்டு வந்துள்ளார், ஹாப்பி பர்த்டே என்று, பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சிறப்பு ஐயா. சென்னை பாரதி தன்பால் அவர்கள் மகேஷ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். சொல்லச்சேரி விஜயகுமார் அவர்கள் மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, காவ்யா லடு என்று லட்டு எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள். அவர்கள் பெயரும் அப்படித்தான் என்று நினைக்கிறேன். சென்னை பாரதி தன்பால் அவர்கள் ரொம்ப நன்றி உறவே, ரொம்ப நன்றி உறவே என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். சென்னை பாரதி தன்பால் அவர்கள் லண்டனிலிருந்து ஒரு புகைப்படம், சிறப்பு இங்கே இல்லை இது, இந்த வானம் லண்டனின் வானம். பர்த்டே பேபி, இவர்கள் தான் பர்த்டே பேபி. அனைவருக்கும் நன்றி, நன்றி தெரிவித்துள்ளார்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் காவ்யாவிற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அத்துணை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதயராகம் நிகழ்ச்சிக்கு மகேஷ் ஐயா அவர்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலாக பேசும் தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து இதய ஊஞ்சல் ஆடவா.

இதய ஊஞ்சல் ஆடவா என்று அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. நாகர்கோயில் மகேஷ் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக பயிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை, ஆஹா அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், இந்தாங்க டீ சாப்பிட்டு தெம்பாக பதிய போடுங்க என்று இந்த பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று. அதுபோல் இருக்கிறது, இவர்கள் எல்லாம் இப்படியே கொடுத்து விட்டு நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் என்று சொல்லிக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். அதுபோலத்தான் இன்னொரு நெஞ்சம், நாகர்கோயில் மகேஷ் ஐயா அவர்கள் இதயம் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறது. சோ கியூட் என்று தீபகுமார் அவர்கள் பாடல், அருமை அருமை என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், அப்போவே கொடுத்தாச்சு தீபா, நீ இரண்டாவது தடவை கொடுப்பியா, எடுத்துக்கொள்ளுங்கள் காசா பணமா எடுத்துக்கொள்ளுங்கள். நாகர்கோயில் மகேஷ் ஐயா அவர்கள் இதய ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு உற்சாகத்தில் இருக்கிறார். பார்த்த ஐயா விழுந்து விடப்போகிறீர்கள், சண்டை வேண்டாம் சமாதானமாக போங்க, நிச்சயமாக அதுதான் சொல்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள், என்ன வரலையேன்னு பார்த்து அதுதான் வந்துவிட்டது. கவிஞர் ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு கவிதையுடன், இதய ஊஞ்சலில் ஸ்ரீதேவி உனக்காக கவிதை சொல்ல காத்திருப்பேன், இதய ஊஞ்சலில் ஸ்ரீதேவி உனக்காக கவிதை சொல்ல காத்திருப்பேன், காணும் இடமெல்லாம் நீ இருந்தால் என் காதலில் நான் விழித்திருப்பேன், காணும் இடமெல்லாம் நீ இருந்தால் என் காதலில் நான் விழித்திருப்பேன், உன் திருவாய் காதல் மொழியில் உன் அன்பு காதல் கடலில் மூழ்கியிருப்பேன், உன் திருவாய் காதல் மொழியில் உன் அன்பு காதல் கடலில் மூழ்கியிருப்பேன், நீ நிற்காமல் என்னை சூழ்ந்திருந்தால் சூரிய பூவாய் பூத்திருப்பேன் உன்னோடு, நீ நிற்காமல் என்னை சூழ்ந்திருந்தால் சூரிய பூவாய் பூத்திருப்பேன் உன்னோடு, உன் அழகை கண்டு காணாமல் இருந்தால் அகமகிழ்ந்து காத்திருப்பேன் பெண்ணே, உன் அழகை கண்டு காணாமல் இருந்தால் அகமகிழ்ந்து காத்திருப்பேன் பெண்ணே, ஆசையில்லாத வாழ்க்கையில் ஆசையில்லாத வாழ்க்கையில்தான் உல்லாசம் பிறக்கிறது, ஆசையில்லாத வாழ்க்கையில்தான் உல்லாசம் பிறக்கிறது, புன்னகை பூக்கும் இடத்தில்தான் சந்தோஷம் துளிர்கிறது, புன்னகை பூக்கும் இடத்தில்தான் சந்தோஷம் துளிர்கிறது, உன் தரிசனத்திற்காக என் காதல் அன்பு விதையை விதைத்தேன், கண்கள் போகும் இடமெல்லாம் பூத்து குலுங்கும் நந்தவனமாய், உன் தரிசனத்திற்காக என் காதல் அன்பு விதையை விதைத்தேன், கண்கள் போகும் இடமெல்லாம் பூத்து குலுங்கும் நந்தவனமாய், உன் திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொல்லு பெண்ணே, உன் திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொல்லு பெண்ணே, இளமை தொடங்கி முதுமை வரை நம் இதய ஊஞ்சலில் காதல் என்றென்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும், இளமை தொடங்கி முதுமை வரை நம் இதய ஊஞ்சலில் காதல் என்றென்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அருமையான காதல் பாடல் என்று அழகான ஒரு கவிதையில் பாராட்டியுள்ளார். அவர்களுக்கு சிரம்தாழ்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்கள். சிறப்பான ஒரு இதய ஊஞ்சல் ஆடியது, மகிழ்ச்சி. இன்று பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில், தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புரட்டம் சோலைச்சேரி அரசகுமாரன் விஜயலட்சுமி தம்பதிகளுக்கும், சோலைச்சேரி விஜயலட்சுமி அரசகுமாரன் தம்பதிகளுக்கு பிறந்த ராஜா விஷ்ணுபிரியா அவர்களுக்கும் ஒரு மீன்குட்டி பிறந்திருக்கிறது. அனைவரும் பயந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இல்லை இல்லை, ராஜா விஷ்ணுபிரியா இவர்களுக்கு ஒரு அழகான மீன்குட்டி பிறந்திருக்கிறது. அவர்களையும் வாழ்த்துவோமாக என்பதை தெரிவித்துக்கொண்டு, விஜய் அரசுகுமார் அவர்கள் இதை அப்படியே சாதாரணமாக சொல்லி சாதாரணமாக விட்டுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். மேலே இருப்பவர்களாவது டீயாவது கொடுத்தார்கள், இதற்கு அதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். இதை என்ன சொல்ல, எப்படி சொல்ல, இதற்கு நேயர்கள் அனைவரும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு ஒரு பெரிய
விருந்து ட்ரீட் இருக்கிறது என்று நினைக்கிறேன். பார்ப்போம், அப்படி இல்லை என்றால் கடுமையான கடுங்காப்பி தான் கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வந்து விடுவோம். நேர்களே, நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நாகர்கோவில் மகேஷ் ஐயாரின் விருப்பத்தில் இதய ராகம் பார்த்திபன் கனவு. மகேஷ் ஐயாவின் கனவு என்ன என்று எனக்கு தெரியாது. இது பார்த்திபன் கனவு என்ற திரைப்படத்திலிருந்து இதயவானின் உதய நிலவே என்று இது வருகிறது. கேட்டு மகிழ்வோம்.

அருமையான ஒரு மென்மையான இனிமையான பாடல் ஒலிச்சென்றது. இதயவானின் உதய நிலவே எங்கே போகிறாய் என்று அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சொலைச்சர் விஜயரசுமார் அவர்கள் மலத்தூவி வாழ்த்து தெரிவித்து என்னை ஒரு அறிவிப்பு பலகையாக மாற்றிவிட்டார்கள், நன்றி தெரிவித்துள்ளார்கள் இந்த நற்செய்தியை தகவல் தந்ததற்கு. இருக்கட்டும், பரவாயில்லை. தேன்மொழி முருகன் அவர்கள், எங்களிடம்தான் சொல்லவில்லை, போங்கம்மா, அனைவரிடமும் சொல்ல வேண்டும் என்று ஒரே நேரத்தில் சொல்லிவிட்டார்கள். வேறொன்றும் இல்லை, தவறாக எண்ண வேண்டாம். விஜயஹர்ஷ்குமார் அவர்கள், இந்தாங்கள் லட்டு சாப்பிடுங்க என்று கொடுத்துள்ளார்கள். இதையே நான் சாப்பிட்டால் சாப்பிடாதே என்பார்கள், அவர்களாக வேண்டுமென்றால் கொடுப்பார்கள். என்ன விளையாட்டு இது? இதோ சொல்லிவிட்டேனே, பாரதிக்கெல்லாம் சொல்லிவிட்டேன், உங்களுக்கும் சொல்லிவிட்டேன், அனைவருக்கும் சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். சென்னை பாரதி அனுப்பார்கள், ஆமாம் எனக்கு சொல்லிவிட்டாருங்க என்று சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். விஜயஹர்ஷ்குமார் அவர்கள், இதோ எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இனிப்பை என்று அனைவருக்கும் கொடுக்கிறார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், யாருக்கு, கவி சக்கரவர்த்திக்கா அல்லது எனக்கா லட்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். அனைவருக்கும் தான் லட்டு. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், என் இதயம் எப்படி இருக்குது, நல்ல ஒரு மருத்துவரிடம் பாருங்கள் ஐயா. மீண்டும் இணைகிறார் கவிஞர். இதயவானில் வெள்ளி நிலவாக காலங்கள் போன பின்பு, இதயவானில் வெள்ளி நிலவாக காலங்கள் போன பின்பு, சில காயங்கள் சில காலமாய் உன் இதயத்தில் சிறை வாழ்கிறது. சில காயங்கள் சில காலமாய் உன் இதயத்தில் சிறை வாழ்கிறது. உன்னை தொட்ட அந்த அழகிய நினைவுகளோடு தான் இன்னும் என் காதலும் நானும் உயிர் வாழ்கிறேன். உன்னை தொட்ட அந்த அழகிய நினைவுகளோடு தான் இன்னும் என் காதலும் நானும் உயிர் வாழ்கிறேன். காதல் கதை முடிந்த பின் உனக்கு என் காதல் புரியாத போது என் காதல் உன்னை பின்தொடர்கிறது. காதல் கதை முடிந்த பின் உனக்கு என் காதல் புரியாத போது என் காதல் உன்னை பின்தொடர்கிறது. உறவுகள் கசந்து காற்றோடு உலவுகிறது. உறவுகள் கசந்து காற்றோடு உலவுகிறது. காதோறும் இசைக்கின்ற உன் காதல் மொழியாக சபரி வானொலியில் ஒலிக்கிறது. உறவுகள் கசந்து காற்றோடு உலவுகிறது. காதோறும் இசைக்கின்ற உன் காதல் மொழியாக சபரி வானொலியில் ஒலிக்கிறது. காதல் எனும் தீயில் முயற்சி என்னுடையது என்றாலும், காதல் எனும் தீயில் முயற்சி என்னுடையது என்றாலும், தீர்ப்பு இறைவனுடையது, தீர்ப்பு இறைவனுடையதானே இருக்கிறது. ஆரம்ப வாழ்க்கை வேண்டாம், ஆரம்ப வாழ்க்கை வேண்டாம், ஆசைப்பட்ட வாழ்க்கை போதும் பெண்ணே. ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், ஆசைப்பட்ட வாழ்க்கை போதும் பெண்ணே. காலத்தால் அழியாத காதல் காவிய பாடல் சபரி வானொலி வழங்கி கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. பாடல் அருமை என்று அருமையான ஒரு கவிதையுடன் இணைந்திருக்கிறார் கவிஞர் அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து இது மீண்டும் ஒரு இதயம்

இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? நிறைய பேர் தூங்குவதற்கு பாடுவார்கள், ஆனால் இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? உண்மைதான். பயிரின் பக்கத்தில் இணைந்து நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் இதுவரை ஒழித்த பாடல்களை எல்லாம் வரிசைப்படுத்தி தந்துள்ளார்கள். இதயம் ஒரு கோயில், இதயமே இதயமே, இதயம் போகுதே, இதயமதை கோயில் என்றேன், வாவா இதயமே, இதயம் இதயம் இணைகிறதே, என் இதயம் இதுவரை துடித்ததில்லை, இதய ஊஞ்சலாடவா, இதயவனின் உதய நிலவே, இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா என்று 10 பாடல்களை தந்துள்ளார் பதிவாக அழகாக. சென்னை பாரதிதனபல் அவர்கள் பாடல் சூப்பர் என்று மலத்தூவி வாய்த்திருத்து அருமை என்றும் பாராட்டினார்கள். ராமாபுரம் மனுஷா அவர்கள் சகோதரி விஜய் அரசுமார் அவர்களுக்கு புதுமுகம் அறிமுகமாக இருக்கும் அந்த செல்லத்திற்கு என் இனிய வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். சிறப்பு மகிழ்ச்சி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மகேஷ் இதே ராகத்தோடு மகிழ்ச்சியாக செய்திகள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அனைத்து நிகழ்வும் சூப்பர், இதயம் பாடல்கள் அருமை இனிமை என்றும் பாராட்டினார்கள். நன்றி நன்றி. விஜயசுமார் அவர்கள் ஆகா அழகான பாடல், இதயவினை தூங்கும்போது பாடல் மிக இனிமை மகேஷ் அவர்களே என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பெரிய லட்டுக்கு பிறந்த நாள், சின்ன லட்டு பிறந்து விட்டது, எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு நன்றி சொல்வோம், சொல்லுங்கள் சொல்லுங்கள். சென்னை பாரதிதனபல் அவர்கள் நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர் என்று பாராட்டினார்கள், நன்றி. கவிஞர் ஐயா அவர்கள் ஆஹா அருமை அருமை, இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? கண் எழுந்த பின் சூரிய நமஸ்காரம் செய்ய முடியுமா? அனைத்து வரிகளும் கவிதை வரிகளாக கவிஞர் எழுதியிருப்பார், மிக மிக சிறப்பு என்று சிறப்பான ஒரு பதிவை தந்துள்ளார் கவிஞர் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதய ரகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இதய ரகம் நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்பியவர் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் விருப்பத்தில் தான் பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அவரின் விருப்பத்தில் 11வது பாடலாக இதயம் இருக்கின்றதே, இதயம் அந்த இதயம் இருக்கின்றதே என்று பழனி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல்

பழனி என்ற திரைப்படத்திலிருந்து இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே என்று அழகான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், நாகர்கோயில் மகேஷ் ஐயார்கள் என் விருப்ப பாடல் தருகின்ற கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல பல பல பல பல பல பல பல கோடிகள் என்று தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா. இத்தனை கோடி எல்லாம் வேண்டாம் ஐயா, ஒரே ஒரு கோடி கொடுங்கள் ஐயா, நான் பிழைத்துக்கொள்வேன். சொலைச்சேரி விஜயாசுமார் அவர்கள் இதயம் இருக்கின்றதே பாடல் சிறப்பு என்றும் பாராட்டினார்கள், அசத்தல் என்றும். நாகர்கோயில் மகேஷ் ஐயார்கள் என் இதயம் விரும்பிய பாடல்கள் கேட்டு பதிவு செய்து கொண்டிருக்கின்ற சபரி நேயர்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள், நன்றிகள் பல பல பல பல கோடிகள். அனைவருக்கும் கோடியை அள்ளி தருகின்ற அந்த கர்ண பிரபு, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க, வருங்கால ஜனாதிபதி வாழ்க வாழ்க என்று சொல்வார்கள். அதுபோல் ஐயா வாழ்க வாழ்க என்று வாழ்த்து தெரிவித்து நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது அன்று கண்ட முகம் என்று எனக்கு தெரியாது. அன்று கண்ட முகம் என்ற திரைப்படத்திலிருந்து ஏன் ஐயா திடீர் என்று இந்த பாடல், இதயம் பொல்லாதது

ஒலிச்சற அந்த அழகான ஒரு பாடல், இதயம் பொல்லாதது என்று அன்று கண்ட முகம் என்று நினைக்கிறேன். அந்த படத்திலிருந்து அழகான ஒரு பாடல். சொல்லித்திரு விஜயஹரிசுமார் அவர்கள் இதயம் கனிந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். அருமையான பாடல் என்றும் தேன்மொழி முருகன் அவர்களும் நன்றி, சிறப்பான பாடல், அருமை, மகிழ்ச்சி, இனிமே இந்த பாடல் என்று பாராட்டுள்ளார்கள். நாகர்கள் மகேஷ் ஐயா அவர்கள் என்னுடைய கடைசி நான்கு பாடல்கள் எடுத்து தந்த அனுஷியம்மா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள், நன்றிகள், பல பல கோடிகள் என்று பாராட்டியுள்ளார். நன்றி, மகிழ்ச்சி, சிறப்பு ஐயா. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மகேஷ் ஐயாவின் தேர்வில் ராஜராஜன் என்ற திரைப்படத்திலிருந்து இதயம் தன்னையே

அழகான அருமையான ஒரு பாடல் வழிச்சென்றது. இதயம் தன்னையே, இதயம் நாடுதே என்று அந்த அற்புதமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி நேயர் சொந்தங்களே, உங்கள் விருப்ப பாடலும் இதே ராகம் நிகழ்ச்சியில் வளம் வர வேண்டுமா? 13-14 பாடலுக்கு மிகாமல் பாடல்களை அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடல்களும் வளம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாகர்கோவில் மகேஷ் ஐயாரின் விருப்பத்தில் பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. அருமையான பாடல்கள் இதயம் என்ற பதத்தில் தலைப்பில் அழகான பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. தென்மொழி முருகன் அவர்கள், இன்றைய இதயராக பாடல்கள் தேர்வு அனைத்தும் இதயத்தை தொட்டுவிட்ட பாடல்கள். பாடல்கள் தொகுத்து அருமையாக வழங்கிய நமது இயக்குனர் ஐயாவுக்கு இந்த வேலை ஒன்று மட்டுமல்ல, கவிதை படிப்பு, பிறந்தநாள் வாழ்த்து பதிவுகளையும் படித்து பூமிக்கு புதிய இதயம் வந்ததையும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தியுள்ளார். நமது இயக்குனர் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். சிறப்பு ஐயா, ஐயா ஒரு கவிதையாகவே அடித்து விட்டார்கள். சிறப்பு கவிதையாகவே படித்து விடுவோமே, அவரும் இவரும் கவிஞர் என்று ஆகிவிட்டார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், இன்றைய இதய ராகம் பாடல்கள் தேர்வு அனைத்தும் இதயத்தை தொட்டுவிட்ட பாடல்கள். பாடல்கள் தொகுத்து அருமையாக வழங்கிய நமது இயக்குனர் ஐயாவுக்கு இந்த வேலை ஒன்றும் மட்டுமல்ல, கவிதை படிப்பு, பிறந்தநாள் வாழ்த்து பதிவுகளையும் படித்து பூமிக்கு புதிய இதயம் வந்ததையும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தியுள்ளார். நமது இயக்குனர் கீதம் நேசிக்கும் கீதரசன் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். சிறப்பு என்று சிறப்பான ஒரு பதிவை தந்துள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். நன்றி, நன்றி, நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் இதயத்திலிருந்து நான் சொல்லக்கூடாது, நீங்களே கேளுங்களேன். இன்றுபோல் என்றும் வாழ்க, அனைவரும் இன்றுபோல் என்றும் வாழ்க.

0: அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. சிறப்பு இன்று போல் என்றும் வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. பகிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தென்மொழி முருகன் அவர்கள் நன்றி தெரிவித்து இந்த பாடல்தான் நான் கேட்டேன் என்று பாராட்டுள்ளார்கள். மகேஷ் பாடல் தேர்வு அருமை நன்றி என்றும் விஜயஸ்மர் அவர்கள் இதே ராகம் நிகழ்ச்சியில் கடைசியில் பழைய பாடல்கள் வந்தன, சிறப்பு மகேஷ் அருமை, இந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கும் பாடல் அட்டகாசம் என்றும் பாராட்டுகிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க மிக மகிழ்ச்சி, மனதை தொட்ட பாடல், ஆஹா பேஷ் பேஷ் நன்னா இருக்கே என்று பாராட்டுகிறார்கள். அடடா இப்படி அசத்துறீங்களே அருமையான பாடல் என்றும் பாராட்டுகிறார்கள். பாராட்டிய நினைவுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு கவிஞர் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு பாடலை தாருங்கள் என்று பதிவிட்டுள்ளார். இதோ அவர்களுக்காக ஒரு பாடல் இடையில்.
1: உயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு,

அட்டகாசமான அசத்தலான பாடல் ஒன்று ஒலிச்சென்றது. சிறப்பான ஒரு பாடல். ஐயா, கவிஞர் ஐயா அவர்கள் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் என்றும், குயிலுக்கு நிறம் உண்டு ஆனால் காதலுக்கு எந்த நிறம் என்றால் அது மனசாட்சி. குயிலுக்கு நிறம் உண்டு ஆனால் காதலுக்கு எந்த நிறம் என்றால் அது மனசாட்சி. கனவுகளில் தொலையாத நினைவுகள் தொடர வேண்டும் ஆறுதலாக. நீ இருந்தால் அழுகை கூட ஆனந்தமே. கனவுகளில் தொலையாத நினைவுகள் தொடர வேண்டும் ஆறுதலாக. நீ இருந்தால் அழுகை கூட ஆனந்தமே. உன் ஈட்டி போன்ற பார்வையால் இதயம் திறந்து எழுதுகிறேன் கவிதை. உன் ஈட்டி போன்ற பார்வையால் இதயம் திறந்து எழுதுகிறேன் கவிதை. ஞானத்தால் தொடரும் காதலும் மழையும் ஒன்றுதான். ஞானத்தால் தொடரும் காதலும் மழையும் ஒன்றுதான். சிலருக்கு அழகானது, சிலருக்கு அழிவானது. சிலருக்கு அழகானது, சிலருக்கு அழிவானது. கண்ணுக்குள் நூறு நிலவில் நான் வாசிக்கும் தீவு நீ அல்லவா. கண்ணுக்குள் நூறு நிலவில் நான் வாசிக்கும் தீவு நீ அல்லவா. தேன்கூட்டிலிருந்து தேனையும் தேன் ஈயையும் பிரித்துவிட்டு, தேன்கூட்டிலிருந்து தேனையும் தேன் ஈயையும் பிரித்துவிட்டு, தேனீக்கு ஆறுதல் கொடுக்கும் பூப்போல்தான் என் காதல். தேனீக்கு ஆறுதல் கொடுக்கும் பூப்போல்தான் என் காதல். இங்கே பிரிந்தவளே பரிதாபம் பார்க்கிறாள் அவள். இங்கே பிரிந்தவளே பரிதாபம் பார்க்கிறாள் அவள். அறியாத பருவத்தில் காதல் கடிதம் தீட்டினேன், கவிதைக்கு பேனாவின் மையும் தீர்ந்ததே. அறியாத பருவத்தில் காதல் கடிதம் தீட்டினேன், கவிதைக்கு பேனாவின் மையும் தீர்ந்ததே. புது பொலிவுடன் சபரி வானொலி நிகழ்ச்சி மிக மிக சிறப்பு. உங்கள் வானொலி மென்மேலும் வளர என் மனம் கனிந்த வாழ்த்துக்கள். நான் விரும்பி கேட்ட பாடலை காற்றின் காற்றலையாக காதுக்கு தேனாக ஒலிக்கவிட்ட அறிவிப்பாளருக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு, கவிதை வாசித்த விதம் வேற லெவல் என்றும், சபரி வானொலி மென்மேலும் வளர சபதம் எடுங்கள் இயக்குனர் அவர்களே, நன்றி வணக்கம். அனைத்தும் சரிதான ஐயா, சபதம் எல்லாம் கொஞ்சம் அதிகம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டினார்கள். சோலச்சேர் விஜயஹர்ஷ்மார் அவர்கள் அருமையான பாடல் தேங்க்யூ என்றும், நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் மீண்டும் சபரி நே அனைவருக்கும் எஸ்பிபி பாடிய இதயம் ஒரு கோயில் நிச்சயம் ஐயா வருகிறது. சென்னை பாரதி தனபார் அவர்கள் ஒலித்த பாடல் பாட்டு சூப்பர் என்றும் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களும் அருமையான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம் என்று பாராட்டினார்கள். பாடலை கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் இதயத்தை ரசித்தீர்கள். எனக்கும் ஒரு இதயம், ஆனால் சோகமான இதயம்தான். இது வருகிறது எனக்காக ஒரு பாடல்.

மன்னியுங்கள், ஐயா மன்னிக்கவும். பாரின் சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாட்டு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். இது சென்ற பாடலுக்கா? நாகர்கோவில் மகேஷ் ஐயார் சூப்பர் பாடல் என்றும், தென்மொழி முருகன் அருமை போகுதே, அருமையான பாடல், அரிதான பாடல், நிறைவு பாடல், இனிது என்று பாராட்டில் அருமையான பாடல் என்றும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் அருமையான பாடல், பாடல் மிகவும் அருமை என்றும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பு என்றும், சென்னை பாரதி தனபால் அவர்கள் தேங்க்யூ டாடா பாய் பாய் பாய். ஏனோ அழுகிறார்கள், தெரியவில்லையே ஏன் அழுகிறீர்கள். கவிஞர் ஐயா அவர்கள், துணிமேலே காதல் துணியை போட்ட மானே, துணிமேலே காதல் குறியை போட்ட மானே, காதலை காற்றில்தானே எழுதி கொண்டிருக்கிறேன் நிறைவேறுமா, காதலை காற்றில்தானே எழுதி கொண்டிருக்கிறேன் நிறைவேறுமா, காற்றியல் காற்றில் காவியம் என்று தெரியாமல் படித்தேன், காற்றில் காவியம் காவியம் என்று தெரியாமல் படித்தேன், உணர்ந்தேன், சுவாசித்தேன், நேசித்தேன், நான் ரசித்த அவளை. வருடங்கள் பல கடந்தும் உன் முகம் காண துடிக்கிறது என் விழிகள், வருடங்கள் பல கடந்தும் உன் முகம் காண துடிக்கிறது என் விழிகள், நீ தந்த காயங்கள் திருப்பித்தர எனக்கு ஒரு நிமிடம் ஆகாது, நீ தந்த காயங்கள் திருப்பித்தர எனக்கு ஒரு நிமிடம் ஆகாது, அப்படி செய்தால் உனக்கும் எனக்கும் என்னடி வித்தியாசம், அப்படி செய்தால் உனக்கும் எனக்கும் என்னடி வித்தியாசம், காதல் காதல் அழகான உணர்வுதான் ஆனால் காயமில்லாமல் காதல் இல்லை, காதல் அழகான உணர்வுதான் ஆனால் காயமில்லாமல் காதல் இல்லை, இதயம் காயப்பட்டால்தானே காதல் என்னவென்று புரியும், இதயம் காயம்பட்டால்தானே காதல் என்னவென்று புரியும், காயப்படுத்தவில்லை என்றால் அது காயப்படுத்தவில்லை என்றால் அது காதலே இல்லை, காயப்படுத்தவில்லை என்றால் அது காதலே இல்லை, உன்னால் நான் கண்ட காயங்கள். இயக்குனர் விருப்பத்தில் அருமையான பாடல் என்று அழகான ஒரு பதிவு தந்துள்ளார்.

பாடலை கேட்டு வாழ்த்திய நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சிக்கு நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் விருப்பத்தில்

நேற்றங்களே ஒரு அருமையான ஒரு பாடல் எஸ்பிபி ஐயா அவர்களின் குரலில் அந்த பாடல் ஒளிச்சென்றது. சென்ற பாடல் ஃபீமேல் வாய்ஸில் வந்தது, இது மேல் வாய்ஸ். அவர் அதைத்தான் விரும்பி இருக்கிறார், மன்னிக்கும் ஐயா. சொலச்சிரி விஜயகர்ஷ்மர் அவர்கள் அடடா ஆஹா அருமை என்று, ஐயையோ இது என்ன ஒரு நடனம், எதற்கோ பயிற்சி எடுப்பது போல் இருக்கிறது. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் எக்ஸலண்ட், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்று நைஸ் சாங் என்று பாராட்டினார்கள், நன்றி. நாகர்கோயில் மகேஷ் ஐயா அவர்கள் என் இதயம் விரும்பிய எஸ்பிபி பாடிய இதயம் ஒரு கோயில் என்ற பாடல் தந்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள். இந்த பாடல் சபரி நேயர் அனைவருக்கும் சமர்ப்பணம், நன்றி ஐயா, நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றியும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். தென்மொழி முருகன் அவர்கள் ஆகா அருமை இனிமை மிக இனிமை இந்த பாடல் என்றும், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் இதயம் நிறைந்த நன்றிகள் என்றும், தென்மொழி முருகன் அவர்கள் இதயம் துடிக்கிறது சீராக எஸ்பிபி அவர்களின் பாடல் கேட்டு, தேன்மொழி முருகன் அவர்கள் கிரேட் வாழ்க வளமுடன், இதயம் கடிந்த வாழ்த்துக்கள் உள்ளம் கடிந்த நன்றி என்று பாராட்டினார்கள். நாகர்கோயில் மகேஷ் ஐயர்கள் இந்த பாடல், இந்த ஒரு பாடலை நைன்டி கேசட்டில் முழுதும் ஒரு சைடு மறு சைடு 18 முறை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆஹா சிறப்பையா, உங்கள் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, சிறப்பு. எங்கள் ஊரிலும் ஒருவர் இதே போன்று ஒரு மறுபக்கம் எல்லாம் இல்லை, ஒரே கேசட்டில் ஒரே பாடல்தான். பக்கத்து வீட்டில் முனியம்மா என்று ஒருவர், என்னடி முனியம்மா உன் கண்ணில் மை, காலையில் எழுந்தவுடன் இரவு முழுவதும் இப்படியாக சென்று கொண்டிருந்த வேளையில் சண்டையே வந்துவிட்டது, அப்படியாப்பட்ட பாடல் அது. அதுபோல் இருக்கிறது ஐயா உங்கள் நிலைமை. 18 முறை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று, அதாவது கஜினி முகமது படையெடுத்தார் போல் படையெடுத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு மனதில் அப்படியே பதிய வைத்து விட்டீர்கள், இதயத்தில் ஒரு கோயிலாக கட்டியுள்ளீர்கள். அந்த பாடலுக்கு சிறப்பு. இன்னும் இதய பாடல்கள் இருக்கிறது, ஆனால் கால தாமதம், ஆம் காலமின் நேரமின்மை காரணமாக முடித்துக்கொள்வோம் என்று நினைக்கிறேன். என்ன நேர் சொந்தங்களை முடித்துக்கொள்ளலாமே, இன்னும் முழுமையாக ஒளிபரப்பவில்லை. இதயம் பதத்தில் ஒரு சில பாடல்கள் இருக்கின்றன, கேட்டு பாருங்கள் நேர் சொந்தங்களே என்பதை தெரிவித்துக்கொண்டு

என்ன நேயர்களே, இதயம் பாடலையும் கேட்டோமா? இதுவரை சபரி வானொலி வழங்கிய இதய ராக நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துறை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நெஞ்சாதண்டுகள். இன்று இதய ராக நிகழ்ச்சியை பாடலை தொகுத்து அனுப்பிய நாகர்கோயில் மகேஷ் ஐயா அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிகள். வணக்கங்கள் ஐயா, சிறப்பான ஒரு இதயம் அனைவருக்கும் தந்தீர்கள். உங்கள் இதயத்தை உங்களுக்கும் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330349. மீண்டும் 8270330349 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில்

0: அருமையான ஒரு பக்தி பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். கரூர் தங்கநகர்ல சேகர் பேசுறேங்க ஐயா.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன் ஐயா.
0: மகிழ்ச்சி நல்லா இருக்கிறேன் ஐயா. சொல்லுங்கள் ஐயா, உங்கள் பாடல். அருமையான பாடல் என்று நினைக்கிறேன். நாங்கள் இதுவரை கேட்டதில்லை, இப்போது கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி. கரூர் தங்கநகர் சேகர் ஐயா நிறுவனத்திற்காக லட்சுமி திரைப்படத்திலிருந்து மேலம் கொட்ட நேரம் வரும். பாடல் வரும் நேரம் மாலை

0: என்ன ஒரு அருமையான ஒரு பாடல், மேலும் கொட்ட நேரம் வரும் என்று அழகான ஒரு பாடல். லட்சுமி திரைப்படத்திலிருந்து அந்த இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம், கேட்ட நெஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றிகள். இப்பாடலை கரூர் தங்கநகர் சேகர் ஐயா நிருப்பத்தில் தான் பாடல் ஒளிச்சென்றது. உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். உங்களால் நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர் சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சமரி வானொலிக்கு இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: நினைவது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கைலாசம்.
0: வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் மிக மிக நலம். படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அந்த படத்துல
0: நன்றி
1: நன்றி.
0: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்திற்காக இளமை அவருக்கு ஊஞ்சலாடுகிறது.

ஒளிச்சென்ற அந்த பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது ஒன்று, இன்னொன்று சிலம்பரசன் என்று நினைக்கிறேன், சரியாக தெரியவில்லை நேர் சொந்தங்களே. இரண்டு பாடல்களும் கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பான ஒரு பாடல். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக

சுற்றி வந்த பகைவன் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவன் தம்மை தோள் நடுங்க வைத்த

சக்தி அன்னை தந்த ஞானமே, அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரமே. ஆதிசக்தி அன்னை தந்த ஞானமே, அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரமே. மோதி அந்த குன்றயித்த சக்திவேல், மோதி அந்த குன்றயித்த சக்திவேல். மூவர் தேவர் வாழ்

உண்டு தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவேல், தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல். தெய்வம் உண்டு தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவேல், தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல். எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல், எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல், எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வை.

குந்தன் குல மகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு குந்தன் குல மகள்

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:37. இந்த நிமிடத்தில் ஒரு நேயர் சொந்தம் ஒரு பாடல் வேண்டுமென்று விரும்பி கேட்டிருக்கிறது, ஆனால் பேச மறுக்கிறது, எனக்கு தெரியவில்லை. ஆகையால் இன்று நாளை வெள்ளி முன்னிட்டு ஒரு அருமையான ஒரு பாடல், வெள்ளிக்கிழமை ராமசாமி வாராண்டோய் வாராண்டோய் என்று, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மட்டம் அசனாப்பேட்டை நவநீதம் அவர்கள் விருப்பத்தில் இந்த பாடல்.
1: இவன் மட்டும் சரியான சமயத்துல வரல, நம்ம ஊரே சாம்பலா இருக்கும்.
2: வெள்ளிக்கிழமை ராமசாமி தான் நம்ம எல்லாருக்கும் தெய்வம்.

0: நேர் சொந்தங்களே, மன்னிக்கவும், இணையத்தில் தடங்கள் ஏற்பட்டுள்ள என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:42. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். நீங்கள் வெப்பநிலை பரவாயில்லை ஐயா, மிதமாக வெப்பநிலை தான், அதிகம் ஒன்றும் வெயில் இல்லை. ஒரு இடங்களில் சிறு சிறு தூறல்கள் போட்டுக்கொண்டிருக்கிறது, மற்றபடி குளுமையாக காணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் இல்லை ஐயா. நிச்சயமாக
1: பாலசுந்தரப்பா மற்றும் சபரி வாணியின் அன்பு உறுப்புகளையும் எடுத்துக்கொண்டு கேட்போம் என்று கூறிக்கொண்டு சிந்தனை வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருப்பதில்லை. அவர்கள் இருந்து பார்க்கும் போது அவர்களின் வலி என்ன என்பது புரியும். தூரத்தில் இருந்து பார்த்தால் எல்லாமே எளிதுதான். உண்மையான சத்து நோயினுடைய இல்லாத உடலும் வேதனை இல்லாத மனமும் தான். உடலில் கழிவுகள் தங்கக்கூடாது, உள்ளத்தில் கவலைகள் தங்கக்கூடாது. அனைத்தையும் கடந்து செல்வதை விட அங்கங்கே மறந்து செல்லுங்கள். உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும்.
0: உடலில் கழிவு தங்குதோ இல்லையோ, உள்ளத்தில் கவலை தங்குதோ ஐயா, என்ன செய்யலாம்?
1: நீங்கள் மகிழ்வாக இருங்கள் ஐயா, நான் கவலையை நினைக்க மாட்டேன் என்று நினையுங்கள், அது போதும்.
0: அதுதானே ஐயா, கவலைதான் முன்னுக்கு வருகிறது. மகிழ்ச்சி பின்னுக்கு தள்ளி மகிழ்ச்சியை கவலை.
1: அந்த சமயங்களில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குங்கள் ஐயா.
0: ஐயா ஐயா, சிறப்பான ஒரு மருந்தை தந்துள்ளீர்கள் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி ஐயா. நன்றி ஐயா, தங்கள் கருத்துக்கு தலை வணங்குகிறேன். மகிழ்ச்சி
1: மகிழ்ச்சி ஐயா, இந்த இரவு சிறப்பாகட்டும். நன்றி
0: நன்றி. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா என்று கொஞ்சி பேசிக் கொண்டிருக்கிறார்.

0: ஒளிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயர் விற்பத்திற்காக அந்த பாடல் கேட்டமகந்தும் அவருக்கு நெஞ்ச நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் பேசுகிறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பிலந்தமைக்கு நன்றி. குருங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: நல்லா
0: இருக்கிறோம் ஐயா, உங்கள் தயவில் இருக்கிறோம் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: கலங்காம யாருக்கும் பயப்படாம
0: கேள்விப்பட்டாம இருக்கிறது. யாருக்கும் பயப்படாம சொல்லு, தைரியமா சொல்லு அப்படின்னு எங்கயோ எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலையா. இது படத்துல என்ன வருது இது வருஷம்?
1: எந்த
0: படம் ஐயா எனக்கு ஞாபகத்துக்கு?
1: யாருக்கும்
0: பயப்படாம வரல,
1: யாருக்கும் பயப்படாம எதுக்கும் பயப்படாம சொல்லு பாக்கலாம்.
0: ஆமா, மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, யாருக்கும் பயப்படாத சொல்லு, யாருக்கும் பயப்படாத சொல்லு. அதாவது சொல்ல சொல்லக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தை ஐயா சொல்லுன்னு சொல்றதுக்கு இல்ல, சொல்லக்கூடாதுன்றதுக்காக அதை மறுபடியும் மறுபடியும் சொல்லி காட்டுவாங்க. யாரு பிடிக்கு பயப்படாத சொல்லு, தைரியமா உண்மை சொல்லு, யாருக்கும் பயப்படாத
1: சொல்ல மாட்டாங்க.
0: அதுக்கு அதேதான்
1: அருமையான பாட்டு. இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாளாச்சு. அந்த பாட்டை நம்ம எல்லா நேரம்
0: சரிங்க ஐயா. இந்த உங்கள் பாடல் வருகிறது, கேட்டு முடிவோம்.
1: நன்றி.
0: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா நிற்பத்திற்காக எல்லாம் அவளை திரைப்படத்திலிருந்து.

0: இனிமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. எல்லாம் அவளே என்ற திரைப்படத்திலிருந்து, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகர் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல். நெஞ்சாத நன்றிகள் ஐயா, சிறப்பான தரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். உங்களால் நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலேயே மேற்கொண்டோம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: நான் முத்து பேசுகிறேங்க.
0: முத்து ஐயா வணக்கம், வாருங்கள் ஐயா. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்குங்க.
0: சொல்லுங்க ஐயா, உங்கள் விருப்ப பாடல். அழகான ஒரு பாடல் இது வருகிறதையா, கேட்டு மகிழ்வோம். நன்றி. கரூர் தங்கநகர், முத்து ஐயா அவர்களின் விருப்பத்திற்காக காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து நாதம் என் ஜீவனே.

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: ஒழித்து சென்ற அந்த அழகான ஒரு பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து. அழகான அருமையான அட்டகாசமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பி கேட்டிருந்த நேர் சொந்தம் கரூர் தங்கநகர் முத்து ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒழிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பான ஒரு பாடல் தேர்வு செய்திருந்தார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம்.
1: கரூர் தங்கநகர் பேசுறேன்.
0: வணக்கம், மகிழ்ச்சி ஐயா. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: என் நண்பர்கள் முத்து விக்னேஸ்வர் ரெண்டு பேர் கூட இருக்காங்க.
0: ஆ, சந்தோஷம் ஐயா, நன்றி. உங்கள் விருப்ப
1: பாடல். பாட்டு வந்து சித்திர செவ்வான சிரிக்க கண்ட பாட்டு.
0: சூப்பரா இருக்கு ஐயா, கேட்டு மகிழ்வோம். நன்றி. கரூர் தங்கநகர் சேகர் ஐயா விருப்பத்திற்காக காற்றினிலே வரும் கீதம் இதோ காற்றலையில் தவழ்ந்து வருகிறது.

0: காற்றலையில் அழகாக தவழ்ந்து வந்தது காற்றினிலே வரும் கீதம் படத்திலிருந்து சித்திரை செவ்வானம் அழகாக வந்தது. கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவர் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டுப்பகிர்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் வணக்கம், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜ் வரத்தில் பாபந்திப்பா.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கேன்,
0: மகிழ்ச்சி ஐயா. கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: விருப்பமான பாடல் ஊமை விடியல் படத்தில் தோல்விகள் என்று பாடல் தொடங்கிய பாடல், மனோஜ்யா இசையில் அருமையான பாடல், பி.வி. சீனிவாசன் குரல்.
0: நிச்சயமாக ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் பாடல் ஐயா.
1: எனது மனைவி ராகிலக்கா மற்றும்
0: ஐயா மீண்டும் சொல்லுங்கள், என்ன பெயர் சொன்னீங்க?
1: மனைவி ராகிலா.
0: ராகி
1: ராகிலா.
0: சரி ஐயா.
1: மற்றும் சபரி வானொலி நெஞ்சங்களுக்கு இந்த பாடலை சமர்ப்பணம் செய்கிறேன்.
0: அருமையான ஒரு பாடல் ஐயா, தன்னம்பிக்கை ஊட்டும் பாடல். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா என்று இதோ வருகிறது ஐயா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயாவின் விருப்பத்திற்காக

0: ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த அழகான அருமையான ஒரு பாடல். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பான ஒரு பாடல் ஐயா, நீண்ட நாட்களாகிவிட்டது கேட்டு உங்களால் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். உலகெங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் நமது சபரி வானொலியில் இணைவது தென்றல் வீசும் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஆவுடையா.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: படம் புதிய பறவை.
0: நிச்சயமாக ஐயா, நான் வேகமாக நடந்தால் என்ன ஆகும் என்று எனக்கே தெரியல, அதனால் மெல்லவே நடக்கிறேன். நன்றி நன்றி. இதோ தென்காசி மாவட்டம் ஆவுடையார் மணி ஆஸ்கார் தயார் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக புதிய பறவை திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் இதோ.

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், தென்காசி மாவட்டம் ஆவடியானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக என்னை மெல்லநட மெல்லநட என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அப்படியே செய்கிறேன் ஐயா, வேகமாக நடக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். நீங்கள் சொல்வது போல் மெல்ல நடந்து என் எடையை குறைத்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா உங்கள் தகவலுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, திருநாவளை மாவட்டம் செய்யார் வட்டம் மேல் சிசமாவளம் பார்த்திவினையா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, வாருங்கள், எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள்?
1: நாங்களும் அது போலவே நலமா இருக்கும் ஐயா.
0: மேல் சிச மங்களம் எப்படி இருக்கிறது?
1: மேல் சிச மங்களம் நலமாக இருக்கிறது ஐயா.
0: மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாயிடுச்சா ஐயா?
1: ஆயிடுச்சு ஐயா.
0: சந்தோஷம். எந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரி?
1: பக்கத்துல எங்க வீட்டுக்கு அருகாமையிலே இருக்குது ஐயா.
0: அழகு ஐயா, பெயர் வைத்தால் கூப்பிடுங்கள், வருகிறோம். இப்போ சொல்லுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து வளர்த்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அந்த பாடலை வழங்குகிறேன். சபரி வளர் நேயர்கள் அனைவருக்காகவும் எனக்காகவும் உங்களுக்காகவும்
0: அனைவரும் கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் மேல் சீசமங்கலம் பார்த்திபன் ஐயாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல், வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா.

0: ஒழித்தென்ற அந்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தென்றது. விரும்பிய நேசந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் மேல் சிசமங்கலம் பார்த்திபன் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு பாடல். அவர்களுக்கு நெஞ்சார் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் மீச்சேரி சீராமணி அறிவழகன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா. நீங்க நலங்களா?
0: உடல்நிலை பரவாயில்லையா இப்போது?
1: என்றால்
0: அதுவே வேறு உபாதைகளை கொடுக்கிறது ஐயா. அதற்காக
1: கண்டிப்பா கண்டிப்பா ஒண்ணுதான், அதிகமா நான் மாத்திரை எடுத்துக்க மாட்டேங்க. எப்பவுமே எனக்கு உடல்நிலை சரியில்லை கூட அப்படியே கொஞ்சம் சமாளிச்சு மாத்திரை அதிகமா எடுத்துக்கிறது இல்லை, அவாய்ட் பண்ணிடுவேன்.
0: சிறப்பு, அதுதான் வேண்டும். சொல்லுங்களையா.
1: இன்னும்
0: இல்லை ஐயா.
1: சரி சரி.
0: முருகர் எண்ணெயில் முருகர்
1: எண்ணெய் வானொலி உறவுகள் எல்லாமே ரொம்ப அழகான பாடலை கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாடங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே தேனில் நினைத்த பலாச்சுவை போல் அவளுக்கு தித்திப்பா இருக்கு.
0: இப்போது கூட வந்து தேன் ஞாபகப்படுத்துறீர்களே ஐயா. பகலில் தான் உங்கள் அட்டுழியம் தாங்கவில்லை என்றாலும் இரவிலும் உங்கள் அட்டுழியம் தாங்கவில்லை.
1: எல்லா
0: பேரும் தப்பு தப்பாக இருக்கிறது ஐயா.
1: அப்படிங்களா? சரியா தானே சொல்றேன், சரியாக தானே உச்சரிக்கிறேன்.
0: உச்சரிப்புலாம் சரியாக இருக்கிறது, பெயர் மட்டும்தான் மாறி மாறி வருகிறது ஐயா. சரியாக சொல்லுங்கள் ஐயா. மீண்டும் தவறாக மீண்டும் தவறாகத்தான் சொல்கிறீர்கள்.
1: சரிங்க, திருத்திக் கொள்ளலாம்.
0: சொல்லுங்க ஐயா.
1: பாடல் கேட்கலாம் ஐயா. நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி. வாருங்கள். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அவர் பெயரை கூற விரும்பவில்லை, நான் கூறிவிடுகிறேன். அறிவழகனுக்கு ஏற்ற மங்கையே அப்படி சொல்ல வேண்டும்.
2: இந்த ஊர் மிட்டாதார் சுப்பையா பிள்ளையுடைய பொண்ணு. அப்படி பாக்குறேன், ஒரு பிள்ளைமார் குடும்பத்துக்கும் ஒரு பிராமண குடும்பத்துக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா, பொண்ணு பேரு தங்கம், பேர்ல மட்டுமல்ல குணத்திலையும் பத்திரமாத்து தங்கம். என் பையன் உரைச்சி பார்த்துட்டான்.

0: அழகான ஒரு அட்டகாசமான பாடல், இனிமையான பாடல், காவல் கீதம் திரைப்படத்திலிருந்து பாடல் வழிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், மீண்டும் நினைவது தாராசுரம் கைலாசம்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: எனக்கு வந்து படம் வந்து சிவாஜி நடிச்சு மானிஸ்டி நடிக்கப்படும் ராஜா பாட்டு, அலங்காரம் கலையாத திரை ஒன்று கண்டே அன்பே எழு கண்ட ஒரு நாடி, அந்த பாட்டு.
0: ஐயா நீங்க பாட்டு பாடும் நிகழ்ச்சிக்கு வரலாமே ஐயா, ஏன் வரமாட்டீங்க? அழகா பாடுறீங்க ஐயா, அழகாகுது ஐயா குரல், உங்களுக்கு பாடல் அழகா அழகான பாடுகிறீர்கள் ஐயா, சிறப்பா வாங்க ஐயா, ஒரு பாடல் பாடுங்கள் ஐயா. வாருங்கள் ஐயா, சிறப்பாக இருக்கிறது பாடல் நீங்கள் பாடுவது. இதோ வருகிறது உங்கள் பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக ரோஜாவின் ராஜா.

0: அழகான ஒரு பாடல் வெளிச்சென்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: வணக்கம். வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட இடைவெளிக்கு பிறகு உரையாடி கொண்டு இருக்கிறோம். அனைவரும் நலமாக இருக்கிறோம் ஐயா. உங்கள் உடல்நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள்.
1: கண்டிப்பா சார்.
0: மகிழ்ச்சி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்பமான பாடல்.
1: பட்டினத்தார் திரைப்படத்திலிருந்து கண்ணிருந்தும் குருடாயிருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். அந்த பாட்டு ஒளிபரப்புங்க சார்.
0: நீங்கள் பாடிவிட்டால் நாங்கள் ஒளிபரப்பே தேவையில்லையே ஐயா. அருமையாக பாருங்கள் ஐயா, நீங்கள் ஒரு பாடகர் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி. நெஞ்சான நன்றிகள் ஐயா. நன்றிகள்.
1: நன்றி சார்.
0: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா விருப்பத்திற்காக இது

பட்டினத்தார் திரைப்படத்திலிருந்து அந்த சோகமான பாடல் ஒளிச்சென்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாரின் விருப்பத்திற்காக அவருக்கு நன்றி கூறுவதா ஆறுதல் கூறுவதா என்று தெரியவில்லை. மன்னிக்கவும் ஐயா, இதுபோன்ற பாடல்களை கேட்டு எங்கள் மனதை மிகவும் சஞ்சலப்படுத்துகிறீர்கள். அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் 8270334 91 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: உள்ளம் உருகுமாறு ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அழகான ஒரு முருகர் பக்தி பாடல் கேட்ட நெஞ்சத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறது. வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்.
1: மீண்டும் ஈரோடு மாவட்டம் கோஜேரிபாளையம் சரவணகுமார்.
0: மகிழ்ச்சி ஐயா, இணைப்பிலந்ததுக்கு நன்றி. குரங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லா அஞ்சலி பாடிய ஏன் திரைப்படத்திலிருந்து வருவாயுக என் மாளிகை வாசலிலே மாதுளம் பூக்கள் தீண்டும் நேரம் தங்கையின் கோவிலிலே நீ வருவாயா வேல்முருக என் மாளிகை வாசலிலே. அந்த பாட்டு மொழியோருக்கும் சார்.
0: அழகான ஒரு பாடல் ஐயா. இன்று ஆடி கிருத்திகை, முருகர் அனைவர் வீட்டிற்கும் வருமாறு அன்புடன் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வேளையில் சிறப்பான ஒரு பாடலை வருவாயா வேல்முருகா என்று முருகனை அழகாக அழைத்தீர்கள் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றிகள். இது உங்கள் பாடல். நன்றி ஐயா. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா விருப்பத்திற்காக ஏன் என்ற திரைப்படத்திலிருந்து

ஏன் என்ற திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பக்தி பாடல் ஆம் என்று கிருத்திகை முன்னிட்டு சிறப்பான ஒரு பாடலை தேர்வு செய்திருந்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா அவர்கள் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 9 மணி. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது, கேட்டு மகிழ்ந்தோம். சபரிமலை வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 9:05. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், மகிழ்ச்சி. தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்களா?
1: எங்களுக்கே தெரியாது, 5 நிமிஷம் பேசினா அதுக்கப்புறம் பேசவே இல்லை, இனிமே தான் பேசணும்.
0: பேசிட்டு சொல்லுங்கள், இப்போ கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து, தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழும் தெய்வங்களே என்ற இந்த பாடலை தரவும் நன்றி, வணக்கம்.
0: படத்தின் பெயர் தவறாக இருக்கிறது, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள்.
1: என்னை போல் ஒருவன்,
0: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். தென்காசி மாவட்டம் வேரக்கேரளம் மாவட்டம் சோலைச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் விருப்பத்திற்காக, என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து, தங்கங்களே நாளை தலைவர்களே.

0: ஒளிச்சென்ற அந்த அட்டகாசமான பாடல் என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேயர் சொந்தம். தென்காசி மாவட்டம் வேறு கேரளம் திருவட்டம் சுழச்சேரி விஜய் அரசுமார் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்ட பகுதும் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனிமே நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார்.
0: மீண்டும் மீண்டும் அப்படி சொல்ல வேண்டும் ஐயா? ஒரு முறை வந்தால் மீண்டும் மீண்டும் மீண்டும் வந்தால் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் ஐயா உங்கள் பாடல்.
1: பூக்குள் பூகம்பம் திரைப்படத்திலிருந்து பாடிய ஒரு காலம் வரும் நல்ல நேரம் வரும் எங்கு கண்ணீரிலே தீயும் தோன்றலாம் அதில் வீரம் வரும் புது வேகம் வரும் அந்த பூகம்பமே பூவில் தோன்றலாம். அந்த பாட்டு போல ஒரு
0: சார் ஐயா அருமையாக பாடுகிறீர்கள். இதோ நீங்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா விருப்பத்திற்காக அவரது பாடல் பூக்குள் பூகம்பம் திரைப்படத்திலிருந்து.

0: பூக்குள் பூகம்பம் ஒரு அழகான பாடல் ஒலிச்சென்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயா விருப்பத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. இது போன்ற பாடல்கள் எல்லாம் உங்களால் தான் நாங்கள் கேட்க முடிகிறது. அருமையான ஒரு பாடலை தேர்வு செய்துள்ளீர்கள். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம். இதயம் எப்படி இருக்கிறது?
1: சூப்பர் கலக்கிட்டேங்க.
0: இதயம் எப்படி இருக்கிறது ஐயா?
1: இதயம் துடிச்சு கொண்டு அழகாட்டு துடிச்சு கொண்டு இருக்கு ஐயா.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: பூக்குள் பூகம்பத்துல இன்னொரு பாட்டு நல்லா இருக்கும், வாழைகள் சத்தம் எம்மா எம்மா
0: குலுங்க குலுங்க,
1: அருமையான
0: பாடல், அருமையான பாடல்கள் இது வருகிறது ஐயா. நீங்க
1: நன்றி.
0: நாகர்கோவிலிருந்து மகேஷ் ஐயா விருப்பத்திற்காக

0: அழகாக ஒலிக்கின்றது. அருமையான ஒரு பாடல். நாகர்கோவில் மகேஷ் ஐயா விருப்பத்திற்காக தங்கப்பா தக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு சிரம்தாழ்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா,
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி, இணையம் பந்தமிக்க நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல். ஐயோ, ஏன் ஐயா இந்த கொலைவெறி? பாடல் நல்ல பாடல் தான், படம் தான் சரியில்லை போல இருக்கிறது. சரிங்க ஐயா, இருக்கட்டும், பரவாயில்லை. இது வருகிறது ஐயா உங்கள் பாடல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணா பேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா நிர்பத்திற்காக

ஒழித்து ஓய்ந்த அந்த அருமையான ஒரு பாடல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணீந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அவளை நினைத்து அந்த பாடல் கேட்கப்பட்டது. அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வேட்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

0: A bond.
1: பாண்டு பேபி.